0: Engaging conversations on Chennai Life.
1: From real success to real stories, Vijay Kalyani, personality coach and TV presenter, talks about the casting couch and what success means to her.
2: க்ரோத் தான் சக்ஸஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு ஃபாலோவர்ஸ் இருந்தால் தான் எனக்கு அது நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன். இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஃபேன்ஸ் இருந்தால் தான் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன். எனக்கு ஒரு 10 ஃபேன் பேஜஸ் இருந்தால் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக. நோ, மை ஒர்க் டிஃபைன்ஸ் மை ஸ்டாண்டர்ட், மை ஸ்டாண்டர்ட் டிஃபைன்ஸ் மை குவாலிட்டி, அண்ட் மை குவாலிட்டி டிஃபைன்ஸ் மை குவான்டிட்டி, ரைட்? ஸோ தட் ஹேஸ் டு பி நோட்டட்.
3: அந்த டைலாக் திருப்பி சொல்லுங்க, பஞ்ச் டைலாக்.
2: ஒரு விஷயம் லைக் பீப்புள் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் ஒரு ஃபேமோ ஒரு நேமோ ஒரு மணியோ இல்லை எனி அதர் ஃபேக்டர்ஸ் ஆர் நாட் கோன் டிஃபைன் யூ, ஆர் நாட் கோன் டிஃபைன் யூ நோ த ட்ரூ செல்ஃப்.
1: டு கேட்ச் தி என்டையர் கான்வர்சேஷன், கிளிக் ஆன் தி பாட்காஸ்ட் செக்ஷன் ஆஃப் திஸ் ஆப்.
0: பிக்கர் பெட்டர் ஹிட்ஸ் ஆன் சென்னை லைவ்.